0: எல்லாரும் வந்துறாரல்ல, ஆஜர் விழுக்கிறேன் நௌஷாத், ரமேஷ், ஜாக்கீர், ருக்சானா, ருக்சானா, ருக்சானா சாலைக்கு வரன்ட்டு இன்னைக்கு 8:45. நசிமா, ருக்சானா டகா நின்று அவுத்தரஞ்சம் இல்லை, அவளந்து அவளை சாலைக்கு வண்டியில்ல.
1: கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுன்ற ஒரு பெண்ணுக்கிடவு சாலை கைதாக்கிட்டு நங்கள சமுதாயத்து மக்க இங்கே அவங்க தீரா ஏதுக்கும் அவளை அவுத்துக்கு போயிட்டு ஆ கிடா ஒரு சாலைக்கு கூட்டணி நாளை அவளோட அவுத்துக்கு போயிட்டு நானே பழக்க வர்றேன்.
0: அதில் கட்டு ஹோம்ஒர்க் ஆக்கிறாரா? இப்ப நான் முன்னாண்டு படிப்பாட்டி விஷயத்துல நீங்க பிரச்சனை கேட்கிறேன், அதெல்லாம் நீங்க உத்தர சொல்லணும். நங்கள தேசத்து ராஷ்டிர பிதாரு, குட். நங்கள ராஷ்டிர துவஜத்த கலர் ஏது? நங்கள தேசத்து பிரதான மந்திரி யாரு? நங்கள ராஜ்யத்து முக்கியமந்திரி யாரு? குட், வெரி குட். இப்ப நான் போர்டில் எழுதியது நீங்க எல்லாரும் சொல்லணும். டூ பிளஸ் டூ, த்ரீ பிளஸ் ஒன், த்ரீ பிளஸ் சிக்ஸ், இன்றைக்கு இத்தனை மையாவும் இன்னும் நாளை படிக்குவா? மக்களை நீங்க சந்த படிக்கணும், நங்கள சமுதாயத்தை பேரி மக்கங்க தீனும் படிக்கணும், துனியா ஒரு இல்மும் படிக்கணும். இது ஜண்டு இல்மும் நாங்கள ஜண்டு கண்ணின்ன போல ஆயசபுலு, நாங்க எல்லாரும் சந்த படிக்கணும்.

பொறுத்து சரியாது 10:02 நிகழ்ச்சியான உப்புனி ரேடியோ சாரங்க 7.8 FM வந்து தொழிற்சாவடி நேர பிரசாரத காரியக்கிரம இனித்தைய காரியக்கிரம நிகழ மாத்திரைகளை மோக்கி திஞ்சு சொல்மிலும் யானிக்கல நமக்கு தாழ்ச்சி பிந்தியா குலால் இனித்தைய காரியக்கிரமோட பாத்திர நுப்புனி தொழிற்சாவடி பண்ணக தொழுநாட ஆச்சார விசார சம்ஸ்கிருதி பரப்போக்குத நெம்புலு இந்த பித்தபே தமர்கள் நம்ம பிரதி தொழிற்சாவடி பாத்திரம் நுப்போம் கரின தொழிற்சாவடி ஜாத்த வயக்திக காரணத்த அவர மல்பெற சாத்திய ஆத்துஜி கரின குருவார இனித்த குருவார இனித்த ஈஞ்சு தொழிற்சாவடியோடு வான விஷயம் பத்தது பாத்திர்கா பண்ணி யோசனை மல் துணித்தேன் தாத பாத்திரோடு பண்புனவோ கண்டித்த கொத்தா வந்துச்சாண்டா இத்த மார்னிமி ஆயினேடுத அவர மார்னிமித்த பக்கிட்ட பார்த்துருக்கா நிக்கல உஞ்சாத்தா உஞ்சு விஷயம் புறா பட்டோனியர உஞ்சாத்து நிக்கல உஞ்சாத்து விஷயம் பட்டோனியர அவகாச கண்டித்தனித்த காரியக்கிரமோட உண்டு துளிச்சாவடி பண்ணாக எனக்கு கிடைப்பானு நித்தேன் துளுநாடு உஞ்சாத்து ஆச்சரணையில் மாம மல்புவா அதுனா பர்போலு மல்புவா அதுனா உஞ்சாத்து நம்ம சம்ஸ்கிருதி பண்ணப்போனா மஸ்து மாமல்ல சம்ஸ்கிருதி மல்லா உஞ்சி துளுநாடுத சம்ஸ்கிருதி பண்ணப்போனா இட்லா மார்னிமிந்து பண்ணாக ஒரம்ப தினத்தா அத்தனை பத்து தினத்தா நவமி பண்ப ஒரம்ப தின ஒரம்ப தின பாரி பொருளுடைய மாத்திக்குள்ள தேவின ஆராதனை மல்பு நினச்சினவு தும்புடு தினச்சல நடத்தும் பத்து நினச்சி நொஞ்சி பத்ததி அவத்து ஒட்டுக்கு கடைத்த தின விஜயதசமி தானே லபாரிக உஜ்ஜுடு கொஞ்சம் பத்து தினத்தா பர்ப நம்ம துளுநாட்டு ஆச்சரிப்பிறவு இல்லை சில்டுல மல்பிரு அஞ்சனே சார்வஜனிகவாதில் மல்பா தேவஸ்தான இல்லை மல்புண்டோ இன்ச்சா பத்து தினத்தா கொஞ்சம் கௌஜித தினா பண்ணுடா மார்னிமி தின நம்ம தூள் வேறேக்கும் இன்ச்சா துப்புனாக நிக்கில் இனித்தே காரியக்கிரமிடு மார்னிமித பகேட்டு நிக்கில் தூய் நினச்சின கொஞ்சாத்து விசாரணை இனித்தே காரியக்கிரமிடு பாத்திருளி லெப்பு கொர்லே ஆஜி மோஜி ஆஜி நாலு ரெட்டு சொன்னே நாலு ஒரும்ப இவஞ்சி சங்கைக்கு அஞ்சனி மார்னிமிந்து பண்ணாக நினப்பாப்பு நினச்சினா தாத பண்ணண்டா வேஷத பகேட்டு நம்ம கொஞ்சாத்து நினப்பாப்புணும் மார்னிமிட்டு துயர திக்கு நினச்சினா பேத்தி பேத்திரித்தத வேஷம் பேத்தி வா திங்கொல்டுல துயர திக்கந்தன வேஷோலு மார்னிமிந்த தின தானி மாத்திர திக்குனி ஆனித தின மாத்திர கொஞ்சம் வேஷப்பாடு நினச்சினு கொஞ்சம் அது கட்டு சம்பிரதாய தும்புடு தினச்சல நடத்து பத்தினாவு பேத்த தின வேஷப்பாடு நைக்கு பிலலேச்சு மார்னிமிதானி வேஷப்பாடுன்னு பத்தேர்னா துயர்ல பொருள் பொருளும் அஞ்சனவி கொஞ்சாத்து மரியாதையில் உண்டு அஞ்சாது புனாக பேத்தி பேத்த வேஷம் காலி பிலிவேஷ பண்புனாவத்து பிலிவேச தொட்டுக்கு பிதவேத வேஷபுர பாடொந்து பர்ப்பேரு அவன்ல இனித்தை காரியக்கிரமோட நெம்பு மல்த்து பார்த்தர்லே ஹென்சனே இனித்தை காரியக்கிரமோட நீக்கு லெப்பு குருடோ பண்ணித்தனா ஆஜி மூச்சி ஆஜி நாலு ரெட்டு சொன்னி நாலு ஒரும்ப இ ஒஞ்சி சங்கைக்கு அதுப்புனாக இனித்தைய துளிச்சாவடிடு இந்த விஷயம் பத்து பகிட்ட பார்த்திருக்க பந்தி என்னதே நிக்கல்லா பார்த்திருளி லெப்பு கொர்லே ஹென்சனே இ ஒஞ்சி காரியக்கிரமத சுருக்கு தேவேர் நொஞ்சி ஆசீர்வாத நேக்கு உப்பாடு பண்பன காரணகோஸ்கரனா அத்தண்டா மார்னிமித பகேட்டு பாரி பொருளுடொஞ்சி கட்டில் தப்பின பதனு பரித்தரு அவஞ்சி பதனு கேனொந்து பருக்க பொக்க காரியக்கிரம தும்பு வரி உண்டு கேனொந்துப்பிலே ரேடியோ சாரங்க 7.8 FM முந்து ரங்கு ரங்கு தான் பதுக்கு

0: பொறுத்து சரியாது 10:27 கிணந்துப்பு ரேடியோ சாரங்கனோட் 7.8 FM இந்த தொழிற்சாவடி நேர பிரசாரத காரியக்கிரமனு கேந்துள்ளாரு. தொழிற்சாவிட்டு பார்த்துருந்துப்பனுச்சுன்னா விஷயம் அதை பண்ணிடா மார்னிமித்த பக்கிட்டு பார்த்துருந்தில்ல அவ்வளவு மார்னிமி பண்ணாங்க என்ன பார்ப்பனுச்சுன்னா அதை பண்ணிடா மார்னிமி டிபர் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஆத்து ஏசல நம்ம கேட்டோம் நைட்ல கொஞ்சம் ஆத்து விஷயம் பிறப்பானோ நீத்த பார்த்துருந்துப்பனாங்க சுருத்த பின் இருல நேர்பந்தோக்கா. ஹலோ நமஸ்தே. சதீஷ் அண்ணா காரியக்கிரம எதுக்கணும் இல்ல பண்ணல சதீஷ் அண்ணா என்ன சொல்லாரு
1: நடத்தொண்டு
2: அவங்க மஸ்ட் பரவாயில்ல குரலுக்கு
0: அந்த சதீஷ் அண்ணே பண்ணஞ்சு நான் பார்த்துறேன் நிஜவாதில் அந்த தும்புப்புற ஏன் செய்த்துன்னு பண்ணடா நமக்கு பிராகிருத்திகவாதத்தாத திக்கு வந்துட்டுனா அவனே ரங்குத ரூபடு கலசது ஏசா பாடுந்துத்தரா ஓ சுண்ணாதிப்பு அத்தண்டா கரியாதிப்பு அத்தனா மஞ்சளாதிப்பு குங்குமாதிப்பு அவனப்புற பாடுது ஒஞ்சி ஏசாப்புற பாடுந்துத்தர் இத்தவு தாதாத்தின பண்ணடா ஒஞ்சி கெமிக்கல் யுக்த அத்தனை ராசாயனிக யுக்த ரங்காத்துனு இது மஸ்து தொந்தரை உண்டு சர்மோக்கு மஸ்து தொந்தரை உண்டு அஞ்சு அந்த ஐன் பூரா ஐநாத்து கம்மி மலத்துது ஏசா பாடு அவட்ல ஜோக்லே எல்ல ஜோக்குல சர்ம பண்பனிக்கு கொத்திப்பு மஸ்து சூக்மாயினஞ்சின சர்ம ஆ சர்மக்கு ஈ ஒஞ்சி கெமிக்கல் யுக்த ராசாயனிக யுக்த பண்ணதாது அத்தனை ரங்கு தாது அவு பூருணு பண்ணித்தன மஸ்து நெருது தொந்தரை ஆப்பனஞ்சின சாத்தியத்தை உண்டு பந்து பாரி எட்ட விசாரணை பண்ணிரு அவத்த ஒட்டுகு ஏசத பகிட்டாக்கு ஆர்ல நெம்பு மல்த்தரு நிக்கல இஞ்சன நெம்பு மல்போலி ஆஜி மூஜி ஆஜி நாலு ரெட்டு சொன்னி 4 9 4 9 ஈ ஒஞ்சி சங்கைக்கு அஞ்சனை டாக்டர் கணேஷ் அமீன் சங்கமார் ஏரியர்ன தினா பண்பனஞ்சின விசாரத பகிட்டு பார்த்திருதேரு அந்த கரீன துளிச்சாவட்டே நிக்கல கேன் பாவடித்துன்னு கேன் பாயிர சாத்திய ஆயிச்சு அஞ்சு அது புனக இனித்து ஈ காரியக்கிரமோட கேன் பாவனஞ்சின பிரயத்னம் அல்த்துல கேனந்துப்புல ரேடியோ சாரங்கனோட் 7.8 FM ரங்கு ரங்கு தான் பதுக்கு.

0: சாகர் கெல்காயாவுடன் பறந்தது
1: ஏறந்து கேண்டறையா
0: சுந்தர கசேந்திரத்தை
1: சரி
0: இஞ்சி பத்தி கஜ்ஜா
1: போடாய்னா துண்டு.

ஷோனிதாபுர நெத்த குர்காரர் ஷும்பே தனுகுமாரே ஷும்பே ஒட்டோலகன் கொர்னக நம்மக்கள் பூரா சேர்ந்தேரு ஷும்பகு எட்டாவடு எட்டாவது.

பணம் வந்துள்ளேரு முக்கலேனு பூரா தூணகா மனசுக்கு நிம்மதியா வந்துண்டு சோனிதா புரா நெத்தேருடே கட்டி நஞ்சினா எங்கலேன சாம்ராஜ்யா எஞ்ச நெத்தேரு கெலவர் வன்பேரு கெலவர் ந சாம்ராஜ்யம் உண்டு மன்பெற அக்கிலேன நெத்தேரு பாடுதான்ல எங்கல் நாய் நஞ்சின ராஜ்யனோ சாம்ராஜ்யனோ உண்டு மன் போந்து எங்கல் அஞ்சத்து மண்ணு கல்லு பாடிய சுருமந்தே கோணை ஆலோசனை மந்தின் எஞ்சல முக்கு பூரா கல்லு தக்கொந்துள்ளேரு மண்ணு பாடுந்துள்ளேரு தாதா மன்புனே பாடினா கல்லுன்னு மண்ணுன்னு மேலுக்கு ஊர்னாங்க மை குடுப்பேர சுருமந்தனிக குடுத்துண்டு குடுத்துண்டு முக்கு பாடினா கல்லு மண்ணு பூரா பொட்டுக்கு வேலுக்கு பூரியரா சுருவாண்டு பூர் நஞ்சினா மண்ணு கல்லுடுது ஆ பொட்டுக்கு வேலு மித்து மித்து மித்து மித்து மித்து மித்து பத்துண்டிக பூர்த்தி மித்து பண்ணாக லாய்த்தது கோணை வலித்து மோடிக தாதாவு எஞ்சினா பிர்சாத்திக பண்பு நக்கு லோக்க தக்கு கல்லு மண்ணு தக்குலேக்கா போட்சாந்தா பூரா பண்பேரு அவு நம்ம விருது ஐட்ட நம்ம திருத்து பூரியார வள்ளி அவு எஞ்சா இன்னு தனாத்மக வாத்து தேத்தோ நோடு மண்பு ஜர விமர்சப்பட ஐநாத்து தனுதேவி என்னப்பே கொஞ்சம் ஆசை உண்டு என்ன ஜோக்லு ஈ லோகடு போடாய்நாத்து புதர் மண்படு எஞ்ச மண்புனே அப்பே பண்டேரத்தா போலே மித்தித்தி ஆ பெர்மேரேனு தபஸ் மந்த்லே போடு போடாய் நஞ்சின வரனு படையிலே எங்களுக்கு போடு போடாய் நஞ்சின வர படையா யானு மாத்திரத்தை என்ன மேகி நிஷும்பேலா உள்ளே போடாய்நாத்து வர படையுக்க எங்களுக்கு தாத போடு

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுனது ஏரைகளை கொத்தி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: കേട്ടുണ്ടല്ലോ.
1: எல்லாரும் வந்துடாரல்லே, ஆஜர் விழுக்கிறான். நௌஷாத், ரமேஷ், ஜாக்கீர், ருக்ஸானா, ருக்ஸானா, ருக்ஸானா சாலை வரட்டே. இங்கு 8-4 நசிமா, ருக்ஸானா டகா நின்று அவுத்தரஞ்சமேலே அவளந்து அவளை சாலைக்கு வண்டியில்ல.
2: ശാല കൈതാക്കിയിട്ടുണ്ട്. ഞങ്ങളെ സമുദായത്തെ മക്ക അങ്ങനെ ഏതും അവൾ ഔത്തു പോയിട്ട് ആ കിട ഒരു ശാലക്ക് കൂട്ടണി. നാളെ അവളുടെ ഔത്തു പോയിട്ട് നാനേ പലക്ക വരെ
1: അതല്ലിക്കട്ട് ഒമ്മർക്കാക്കിനാരാ. ഇപ്പൊ നാ മുന്നാണ്ട് പടിപ്പാട്ടിയ വിഷയത്തില് നിങ്ങൾക്ക് പ്രശ്നം കേക്കറ അതെല്ലാം നിങ്ങൾ ഉത്തര ചെല്ലണം. ഞങ്ങളെ ദേശത്ത് രാഷ്ട്രപിതാ ഗുഡ്. ഞങ്ങളെ രാഷ്ട്രധ്വജത്തെ കളർ ഏത്? ഞങ്ങളെ ദേശത്ത് പ്രധാനമന്ത്രി ആര്? ഞങ്ങളെ രാജ്യത്ത് മുഖ്യമന്ത്രി ആര്? ഗുഡ്, വെരി ഗുഡ്. இப்ப நானு போர்டு எழுதியது நீங்க எல்லாரும் சொல்லணும். டூ பிளஸ் டூ, த்ரீ பிளஸ் ஒன், த்ரீ பிளஸ் சிக்ஸ், இன்றைக்கு இத்தனையாவும். இன்னும் நாள படிக்குவா மக்களே, நீங்க சொந்த படிக்கணும். ஞங்கள சமுதாயத்தை பேரி மக்கங்க தீனும் படிக்கணும், துனியா ஒரு இல்மும் படிக்கணும். இது ஜண்டு இல்மும், ஞங்கள ஜண்டு கண்ணின்ன போல ஆயசபுலு. நாங்க எல்லாரும் சொந்த படிக்கணும்.

0: கூட ஆமதாக்கராக இருக்கு.
1: ஏன் அமதாக்கா? சட்ட அமதாக்கமா, மாங்க அமதாக்கமா, குண்டை அமதாக்கமா?
0: அதுக்கு எந்த குறித்து இல்ல. கூட பள்ளிட பேர் உள்ளாக வளையலோ
1: பள்ளிட பேர காக்கமா அயலு சர்மரி அமதாக்கான்ட்டு அயலு சரி அயலு விட்டு போனா சீது ஈ மாதத்து போடும் அப்புறம் பள்ளிக்கு போ. பள்ளிட சைட்ல ஏண்டாவோ
0: அயலு சர்மரி மாமதாக்க சேர்ந்து டெந்தி பிளிக்கிடும்
1: அயலு நாட்டக்க உருசு ஜாத்திரைகள் அப்புவண்டி கொடு கொடோட சர்மரி சந்தல பத்திரி கட்டில சாமான் எடுத்து கொண்டு கொடு. ஆயத்துல சம்மை மாமதா கொள்வதல்லே அங்க இயல்கு ஒரு மேல் பேரு சர்மரி மாமதாக்கண்டாயில் பாண்டியத்தை போய் அந்த பேர் வச்சிருவேன்.
0: ஃபஸ்ட் டைம் சொன்னேன்.